Hadith Qudsi que nous venons de voir place le ihsan ou la wilaya au-delà, au-dessus de la taqwa, de la piété qui, disent nos chers et disent tous les savants, consiste uniquement à obéir aux ordres et aux interdits d'Allah subhanahu wa ta'ala. Ok. Hadith al-Qudsi bi waxtan bi yalla wax ak yonnati bi alayhi salatu wassalam loloy hadith al-Qudsi ndax du jaar ci jibril yalla ak yonnati bi alayhi salam rek mom dafa jël ihsan muy wilaya mu jeggi tek ci kaw taqwa ndax taqwa serign se borom xam xam sepp manko nañu ni moy def ndigal yi baye tere yi rek Allah subhanahu wa ta'ala dit il poursuit dans ce hadith al-Qudsi il dit celui qui prend pour ennemi mon wali il ne dit pas un croyant il ne dit pas un musulman il dit quiconque considère s'attaque à mon wali je lui déclare la guerre c'est-à-dire je lui réserve une punition extrêmement dure. C'est normal qu'on se demande alors qui est le wali et comment faire pour devenir un wali. Ok. Hadith al-Qudsi bi ñu wax Yalla subhanahu wa ta'ala tek ca. Mune nak man aada li waliyan kep ku nono sama waliyu وخل من عادى لي مسلما او مؤمنا جلد ولا كغم من عادى لي وليا فقد اذنته بالحرب كيب كو خمني نونو نا سما خريت سما وليو كوكو موم سونغ ناك خاري يالا خمغا دو خاري كوم ني ني داف جيل غير تيري كي تيري كوكو كاي موي دنتال ناك مبوغل غو خمني غي دو جيخ amna benen riwaya mun fakhad azani ko lor sama waliyu man nga lor man yalla subhanahu wa ta'ala bu boba nak kep ken da fay laaj vraiment lan moy wali kan moy waliyu ak naka lañuy def ba meuna yegg ci martaba wilaya la première chose c'est le hadith al-Qudsi qui continue et qui répond c'est de faire les obligations ce que Allah nous ordonne. Il dit, mon adorateur ne se rapproche de moi, de mon agrément, par autre chose qui me plaît plus que d'obéir à mes ordres. Ok. Nan la yi def banek wali, nan la yi def ba djage yalla subhanahu wa ta'ala, yalla continue mu wax mu ni, bi ci ñeuk mom moy nga def li ma santane, farata yi, bu ko sagane. نخدم مما تقرب إلي عبدي بشيء أحب إلي مما افترضت عليه سما جامبي دافول دار لوما غنا نيه لو خامني لولو دافا ما نيه مان يالا لو اوب داف لي ما فراتال تي موم لي ما كفراتال لا دوزيام شوز سي دو فير بلوس كو لي فارد بلوس كو سكو جي لوي اوردوني plus que mes obligations. Car il dit, mon adorateur se rapprochera de moi, ne cessera de se rapprocher de mon agrément, d'avoir ma satisfaction encore et encore par des nawafil, jusqu'à ce que je l'aime. Ok. Nyarel bi moy bu li am ci farata yi, moy ngay def lo xamni yalla santu la ka lu jeggi farata yi. نخدفني وما يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه من سما جام دو دنج ديما جاغي ديما جاغي نك سي اي نافله بمن يالا ما صوبك دونك امي اوديتور سي تو فو سامبلمون لاغريمون دالله سي تو فو سولمون كالا سوا كونتان دو توا Fais ce qu'il t'ordonne et abandonne ce qu'il t'interdit.
Mais si tu veux que Allah t'aime, fais des nafilas. Fais volontairement de bonnes actions cultuelles et sociales. Et, cerise sur le gâteau, chaque obligation a un nafila. Ok. Bon, da ngay wax ni yow mi may deglu ak man mi wax ak yow su fekke ñun bëgguñu loolul ngeureumal yalla kessé yalla contane ci ñun way way nañu gor gor lu farlu ci limunu sante baye limunu téré loolu buñ ko défé rek am nañu ngeureumal yalla waye su fekke da nga bëgg yow mi may dégg ak man mi wax ak yow dañu bëgg yalla bëgg nu yalla sop nu way ngal way nañu gorlu gorlu ci ay nafila yi moy te jëf ay jëf yu bax mo xam ci walu jaamu yalla mo xam ci walu dundin wi ak sunu nawle ci lo xamni li du farata te nak li ci gëna neex moy buntu bobu yalla daf ko ubbi ndax dafa ubbi bepp mbax gu mu santane tek ci wet ga ay farata ay nafila ay jëf yo xam dañ koy ciobare wo. On notera aussi qu'Allah subhanahu wa ta'ala dans ce hadith distingue deux niveaux. Il y a deux niveaux, il y a l'agrément d'Allah et il y a l'amour d'Allah subhanahu wa ta'ala. Et il nous trace la voie qui mène à chaque niveau, à chaque terminus. Faire les obligations mène au terminus où il est marqué vous avez la satisfaction d'Allah subhanahu wa ta'ala. Faire des nafiles, des actes surérogatoires, mène au terminus où il est marqué vous avez l'amour d'Allah subhanahu wa ta'ala. Allah subhanahu wa ta'ala vous aime. Boki. C'est le nak nga japp bu bax ci hadithul qudsi bi ni yalla dafa wax ñaari étage, ñaari niveau. Ben bi mom moy ngeureumam ben bi moy ciofelam ba pare nak daldi reud yon wo xamni moy yeggale ci terminus bu ne ci ñaar yi terminusu ngeureumal yalla terminusu bi nga xam bo deme lañuy cey bind moy yalla contane na ci yow boba la la ci yeggale moy def faratay waye terminusu bo yegg nga xol buntu bi ñu bind ci kaw ku fi tabbi nga ci ciofelal yalla mbeggelu yalla ko bobu terminus la fay yobbu nit moy galu nafila moy auto nafila moy BRT wu